பார்த்து பவ ஜின்கி லிக்க பத்பவ ஜங்கே சேய்கே பொடுக்கர் பரம்ஜி நாக்கு தொது பாயா காத்தின் நீ கசமத்தே ஆயா என்ன ஜன்தா கவஸ்கே சென்னாயே.